0: கஸ்தூரி, திலகம், நாராயணம், கமல நயனம், நாராயணம், கஸ்தூரி, திலகம், நாராயணம், குருவாயூர் புற நாராயணம், கலி யுக அவதார நாராயணம், கோவிந்த கோவிந்த நாராயணம்.
1: Now that we know the lyrics, let's move on to learning how to sing this bhajan. You will first hear Brother Ravi Kumar sing every line without any musical accompaniments, and then you will hear Anirudh follow him after every line. Dear listeners, you too join Anirudh.
0: This bhajan is being sung in the scale C Pancham.

சத்ய தர்ம பிரேம சாந்துலுலேகுன்னா சதுவுலனியு நேர்ச்சி விழுவ சொன்னா.

சத்ய தர்ம பிரேம சாந்துலுலே குண்ண பகுள சத்காரிய லாபம்பு சுன்ன ஈசநாதன தர்ம ஹர்மியம்பு.